பிகாவி கோடின அரு வாங்கின தொடுக்கா ஜோடின காக்கடி பிகாவி கோடின காதர்னி முழா துதி துது குழா பாவ்க்க.